0: ஐயோ, சரியான தலைவலியில எப்ப பார்த்தாலும் பிடிவாதம், கடுப்பா இருக்கு எனக்கு.
1: யுகோ அவ்வா, நீ அவ்வா மகானி சாப்போ. யுகோ மகானி
0: மாராக்கா ஒரசுரு போல இந்திய போல ஏ பிலத்து கோ டெகில் போலா தனடுங்க.
1: ஓ, orang ketega memang macam tu Yugo. Sabar Yugo, sabar.
0: Ha? Ketega? Apa tu pidiwadam ke?
1: Ha? Pi apa? Apa? Dok dok dok dok dok. Ni, ketega tu maksud dia degil lah. Tak mau dengar cakap.
0: Oh, kalau macam tu samalah dengan pidiwadam kak.
1: Pula dah. Pidiwadam. Macam tu kak? Maksudnya?
0: Ketegak.
1: Lah. Lorat anak berlih. Hashtag Diodoh.